கிட்டதும் கிட்டதட்ட கிட்டதும் கிட்டதட்ட கிட்டதும் தக்கட்ட கிட்ட தினக்கு தின கிட்டதும் கிட்டதட்ட கிட்டதும் கிட்டதட்ட கிட்டதும் தக்கட்ட கிட்ட தினக்கு தின கிட்டதும்.